பத்தி ஜெனரக்கர் கல்லுக்கு தினம் அவருங்க முன்னு சொன்ன உம்மா அவருங்க முன்னு சொன்ன கும்மத்தனே கும்முகம் தைமத்தனே நோமுங்க அம்மா சொன்ன அவருங்க டே நமக்கு ஒன்றைக்கு அண்ணா ரங்கம் நாங்கள் அல்ல முக்கலாம் உங்கள் அல்ல அவுகாலுயோ உண்டு செய்யன் ஹாக்யூக்கு கண்ணு உண்டு மீஹாக டூக்கியாகி அறக்காங்க ஹாவியோ டைனா உனாக அண்டன் முகுலுக்கு கும்ன டவுலோ மரேசல் மஹம்மத்த இத்திரி சத்யபி இத்தினோ யோ டைநாகர் கவட்டே டையா நாஜி பிரசிடன்ட் எல்லாருக்குமே இமனன் கி கல் கல் ஆகிற டையா உண்டுங்கான இவன் ஹிஞ்சிங்கானு டைனாம் சாப்பிங்கானு நாச்சுக்கியோ டை உண்டுக்கு அண்ணா ரம இங்கே வச்சோக்கியோ முகநாய் செய்யன் ஹாக்யூ கண்ணுக்கு அறக்காக டூக்கியோ ஹாக்யூ அறக்காங்க அல்ல டைம் குறையாங்க டைனாஜி ஆக டூக்கி கல் கல் கா டைரே ரேடியோ சாட்டுக்கோ டைனா மைகா டையா நாளவு கக்கத்துங்கானு கிட்டே எங்கா செல்லுங்கிற ஹாலுங்க டை லூங்குதான் உங்க கும்ன டவுலே ஹாலுங்க கிட்டேங்கானு கேட்குற கதாங்க நானியும் காட்ரான் யாத்தாக்கி இச்சாலியும் நீங்கள் கேட்ட கதா வந்து இமன் கியூ எங்கா சோடா இதுறாங்கோ யா மைகா இச்சை இத்தாளுக்கிற மன்னான் ஹங்கிர் கல் கல் கிரிச்சகுங்க உண்ட கவலிங்காரியோர் மரிஷால் மைச்சா டை டிங்க கேட்டே கதா நான் டிங்க கேட்டே கதா அங்கே டை வான்ங்க டை நான் யுகாச்சா ஹாலையோ இங்கே இங்கே கேட்டே கதா யோகன் ஹாலைகளும் இங்கே மக ஹாலைகளும் கரே டையா ஒன்னாச்சு ஊக்கிடுங்கானுங்க சாங்க உண்டு கேனாரங்க ஹல்லா சேன் ஹாகி கண்ணியோ ஆகாங்க டை டிபிடி நீங்கள் கேட்டே கதா கோ கண்ணிங்க கிமிக அணிகளும் எங்கே டை டிங்கு திறன்கோ இச்சாலுகா சகிற ஹபருங்கடானு ஏகோ ஹபர்கிட்ட எங்கிட்டே ஹபர்டன் நம்மருக்கு உண்ட பாலி தெரா டெமோக்ராசி யோச்சோரும் மிக உங்க கேட்ட கதா யோ டைதரங்க வச்சு போயிலுங்க யா பேகுலு உங்க டைனாமருக்கு மினிஸ்டர் ஜலாம் சேமா சுப்பேரியார் மினிஸ்டருங்க டைனாமருக்கு முன்னாடி ஹல்லாம மிக உங்க கேட்ட கதாங்க யா கக்கராங்கடனுங்க டயாத்த ஹைடங்கடனுங்க டைதான் முங்க யாளுங்க வாட்டிய டைய கக்கரா எளிமையாடன் உங்க மினிஸ்டருங்க அடனியோ டையா யா செப்பல்னுங்க டையா டாக்டர் ரசிதா கியம்பச்சினா பெனியோ டைனால் நான் ஜப்பா டிபிட்டே சுரு ஆஜி சுரு ஆஜி ஜிமா யோரோ கயாத்தடா முன்னாங்க கேட்ட கதா ndou benso dayna tiga lungu daya napena grena lio da den mungi dibiti mahmad anadi yusuf gre da miongi kede kada ya drango koroda nari ya rende ya jere ya tigan suwani ngi kede kada agar furu dayna murugu miga ngu yukul gre da idran miga ngu ya ka kara ga ya ta haida ngaran ga kene ngi ya lika kara ilmu galu nge da idran mungi yukul alia kwa nge da ya miga u da ya miga ngu ya la ya da ifado kara jama jama ya dran nyan மிக அலி பாங்க ராதன் யோயோ ஞாயி காங்க ஹொக்கமாயோ கிமி கிமி தாதிரன் மம்மனி ஹாலதன் யோ எங்க டைடிங் திறன் யாப்பியானுகா இசிஜிகானால் முன்னாங்க கேட்டே காடா கிரே சிஜிகன்னி முன்னாங்க கேட்டு காடா யாப்பியா சிஜிகானால் யோ தைச்சூரியோ சோனங்காரன் எல்லுங்க நாஜாரி தும்மனே லுங்க டன் மங்க பரோட்டும் ஹுகரோம் எல்லுமனே லுங்கி சானுகா அலி குளுத்து சைமியோ டானு டுமான் கிரே நாஜகிரையான் கிரே செகனியோ உண்டு காவலிங்கானியோ மினிசேதான் சேமா சுப்பேரேரியோ டன் கோ டை என்ன பீராட் இங்கே கேட்டே காடா ஹாலுங்க டை மிகவும் இங்கே கேட்டு எத்தாப்படி சேமா பிரிவே இங்கே ஜெய கொள்கா அல்லாமதிங்க ஃபுரோனா அமருக கராங்க டை மிகவும் இங்கே ஹாலையா டையா பாடோ கரா ஜமை ஜமைகா டை திறன் கோ மிகவும் அழிய பாகு குருங்க டை அழிய காலியோ ஹாலுங்க டை திறன் என் கிடங்கான கல் காலியோ டிங்க திறன் டை யாக்கு மரணங்க ஹாலுங்க எங்க கிடரு கல் காலியோ இங்கே டன்கோ குரோ நிறைய இண்டு கிரேனா கேட்க டிபி தெய்வம் யோ யோகோ ஹாபர் கிட்டே இங்கே அவருங்க நம்மருக்கு மினிஸ்டருங்க டன் முங்க மினிஸ்டர் ஹாரியா இங்கே கேனுங்க மினிஸ்டர் ஜெனரல் ஜஸ்டிஸ் இங்கே நாமருக ஹல்லாமா நம் நாமருக நம் ஹோகோ இங்கே டை லுகு பென்சோ யோ இங்கிருமுக இச்சாருகா தோலே மாஜி அலிஸ் நைம்பாய் யோ சுரு டைடே முங்க அஜி ஜிமயரு டேகோட லட்சு மிக உங்க டைதரான் முங்க இக்காக்கராங்க ஃபுரோ நாமருக ஹாலுங்க டை ஹாரியானு கை கயிர் டாயோ டட் லட்சு நாருவானுங்க டை ஒன் ஆக டுபுக்கியோ ஹாகியோ அறக்கு ஆக டுபுக்கி ஆகி துளருங்க டைதரான் முங்க கனேங்கி அல்கரான் இங்கே டை டிங்கு ஐனியா டிபேல் ஹாரியா வேன்சோ அங்கிரி மிக இப்போ ஹாரியா திறன் மங்க என் ரொம்ப டங்காயோ டை சுருங்க டை திறங்கோ எல் இசையு டை கராங்க ரெண்டு இறக்கா டேங்க டல்ல செய்ய டவுடன் கிரே டை மிக இங்கே கேட்ட கடா சோ யா ஹாமலுக இசையுனி கரா ஏ ஹெஜுனை செஜுனிங்க ஹா டே டொல்லி செஜுனி மிக டை தன் டன் மங்கி இமாய் இச்சுலோ கிரே டை எல் கரன் கரா கரன் வியன் குரு ஹவுலனியோ டை மிக இங்கே கேட்ட கடா சோ யா ஜெயா ஃபுரங்கா கிரே டல்ல செய்யும் யோகோ ஹபர் கட்டியாங்கடே ஹபரங்க டானியோ ஹன்னா முருகு மிகவு கடை நாமருங்க டெவனுங்க வச்சாடியோ ஹாலுங்க டிவேலுங்க கேட்டேங்க டைதரானியா டைங்க ஃபுடோங்க ஹாலுங்க டை டிவேல கொம்பு ஹாலுங்க நிலகிரி கால்காலுங்க நிஜண்ட காலியோங்க டை அல்லாம டிங்க கேடே அபி நுவாண்டாஜா யோயோ மிகவுங்க டை கொல்லுங்க ஹாஸுங்க டை நாமருக்கு திறனுங்க டை நங்கரம் அல்லாம டிங்க கொம்பு பேன் நிஜண்ட காலியோங்க டை ஹாலுங்க டை கொம்புங்க கம்முங்க காமுங்க டை தான் முங்க நிஜி காஜு ஆயிரு டை நிங்க ஜாண்ட லாஃபெல்லே யோங்கா சோ மிகவும் கியோ டையா மிகவும் கரண் அங்கே கிடை கியோ ஏ கண்ணி மறை கா அஜி ஜிமோ எவ்வளோ தரங்க சொன்னாங்க கிட்டே ஆக மிகவும் டை மிகவும் ஜமானா தனியும் காரமியும்
gekere kada ya han gada idran go yugo de keren kirer kal kal gidi kai gada halla madina amru go damno gure dinga damno muru mo jara wonde dawdo ngam no idran ye palla inga yanna gala nga yandi di fo ida nga yanna hal ge dai wote ham ni rugo ka chala dai kam do ni ya chal ka jo yar dai yo inga dai dinga idran go ya chapon nga keren de kal kal li kai kidan gara niyo yo mu ngulunga kol halla magala mangu hal nga dai erni dai ya bla fo unga dai dan manga kola bala de ga den dan mu ngi president yo lungi chana kuku wang ding dai ya na chu chu bona gara ni ogre mi yo inga ya ja ya ta da mun na gara ni yo ye go habar ga te ngire habar yo dan yo nam ru go mi go kura rouge nge chat ngara idran go churu aji lamya nga na kama yoru ye yem garan ga dai dran mu ngi mi go kura rouge kura san rouge dai mi ngam dan ga dran mu ngi challa agar alama dai ya di ngaran alam garan ga kime nge na pa ye gri yo mu ngi dai dran go yan chu bona garan ga te on de start pari kongu ani nga dai dran ya je ni secretary general adjoint garan nga dai nam ru ga alama ni ka jodo na fa on de dawre dan mu ngi ko le ngi chana docteur mohammed hamid ahmed yo enga dai na je ngere na chi na don chobu no ngara nyoga dran go ya je igam yo nge kede kada go mi wa daraja ya peran ga ya hemel ga chobu no ngara nyoga dran ga yimyo dai yan de yim go dai yim go hal ga dran ya chul ki dai re yim go an ga ha ga ben so yimya na ga ga dran go i jai nga i ka ding kede kada hal ngi ki dai ngara anyel ka dran go ya je yan de aida wote dai habar ngam no tlam yende mi ngi sondu ki an harama se yan na akani arak uchu ba akani tulor ki araka ga du ki yu ha ga raka na na wal ga mu ko balona gabriel kadan tan numu na kasara yoni mindi ga kan hagaire haddo mu ko mulagrono kabin technique.